0: தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி ததல தஜனு தஜனு தத்திமி தத்திமி தஜனு தக்கித தரித தனத தனுத திமி தத்தகம் தம் தம் தத்தரி தம்
1: கேபோ தன்னு சீர் வீட்டக்கர் தழக்கேபோ தன்னு சீர் வீட்டக்கர் கலபுத்து குதிக்கது குஸ்கர்